0: kingi shome kuse yo marbe dek chis lebre
1: le ji chong marbe manzu la ji ma do kuse ta yo ma da
0: nga mi che yong be
1: shan xi qi ma som xi ma ge la ni me de yo bi wo ne ye ge la e ran mi che yong bu be
0: kin zu da ben shen wo an cuo ji ge nam zha guo zu zuo xi di ge le le qiu xia ge qiu zhe me ba
1: wo ne ye ge la ge 本身我有个取气的得去有张个心率呗汉林生去用不着哎汉林生去吧恰下你看做热嘛这真最巧有呢过步子嘛去你就看着一年拉死这 这么说啊七月 真是堂古的 年年那个上进的盘面打不打
2: 我让你自己的，我那给不着的。